0: கிராம பஞ்சாயத்து வியாப்தி கணிவர ஸ்ரீ ராமலிங்கேஸ்வர திருக்கிற அபிவிருத்திக்கு சேம் ஐடி யோஜன அடியில் பிடுகடையான 10 லட்சம் ரூபாய் கர்ச்சர காமகாரிக்கு பூ பூஜை அடிச்சு மத்ததாரங்கட பட்டி விசேஷ சமகிர பரிஷ்கரணை சம்பந்த உபவிபாகாதிகாரி நிதின் சக்கி பிஞ மதகட்டை அதிகாரியா மாஜி சச்சிவங்களான மேரியண்ட சி நாணயண்ட மணிக்கு நீனாந்து குத்து போய்த்து கணித்தி நமூனை கொடுப்ப மூலக மததான பட்டி பரிஷ்கரணை ஆந்தோலனுக்கு மொழியிட்டது. இந்நேரத்து உபவிபாகாதிகாரி நிதின் சக்கி உதக்க பிறந்தித்து நியமக்கமாடனும் மதகட்டை அதிகாரியா கடுப்பத்தாய்த்து எல்லா மனை மனைக்கு போய்த்து அர்ஜி கொடுத்து நமூனை தும்புச்சிட்டு சைன் எடுத்து அர்ஜி நமூனை கொடுக்கத்தி உள்ள மததாரங்கட பெதத்துனா மததாரங்கட பட்டிஞ்ச புறமே வைப்பா. கணத்தி நமூனையில் தண்டார்த்த தண்டாண்ட மததாரங்கட பட்டியில் பெத உள்ள மாஹித்தின கொடுக்கொண்டு போரே மதக்ஷேத்திர இல்ல மதகட்டையில் உண்டெங்கி அதன் விவரத்தினா கொடுக்கொண்டு அண்ணச்சி. ஜில்லாடளித ஜில்லா பஞ்சாயத் கன்னட பின சம்ஸ்கிருதி இலக்கிர கூடுகூட்டத்து டாக்டர் ஃபாகு ஹளகட்டி ஐண்ட புட்டன நாளுர மாறிப்புத்து வச்சன சாகித்ய சம்ஸ்கரண நாளுன ஜூலை தண்டங்கு போலக்க 12 கண்டிக்கு மடிக்கேரி காந்தி பவனத்து கைப்பா. இந்நேரத்து சாசகங்களான டாக்டர் மந்தர் கவுட அஜிக்குட்டர எஸ் பொன்னண்ண சம்சத எதுவீர் கிருஷ்ணதத்து சாமராஜ் ஓடையர் கூடனனுக்கு முக்கியப்பட்டவு கூடியாடுவா. கொலம்பத்து நடந்த சிலோன் மாஸ்டர்ஸ் இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 கொடுகுர தாத்தப்பண்ட ஜோதி சுமையாவு 3 பொன்னர பதக்க படந்தித்து கொடுகுக்கு கேளிக்கொந்தித்து இவு பெரிய பேட்மிண்டன் கலிகர்த்தி ஆன இவ் செரிய மக்களுக்கு தரபேத்தி கொடுப்பதல்லத்தை வயக்து காய்த்து சாதனை மாடியண்டு உண்டு. மூர்நாடு வித்யுத் வித்தரண உபகேந்திரத்தஞ்ச பாஞ்சிப்பூப்போ மூர்நாடு ஃபீடரில் அவசிய ரிப்பேரி பண்ணி உள்ளானுகொண்டு இந்த போலக்கா 10 கண்டேஞ்சோ இப்போது 5 கண்டிகத்தனே மூர்நாடு டவுனு கிக்காலு முத்தார்முடி பேத்ரி சுத்தமுத்த கரண்ட் இப்பில் இந்த செஸ் காரிய நிர்வாக இன்ஜினியர் அரிச்சிட்டித்து. பெங்களூரில் நடந்த 14 ஆவருத்திர ஓபன் கர்நாடக ராஜ்ய ஷூட்டிங் சாம்பியன்ஷிப்பில் மழவண்டா பூஜித் காவரப்பாவு கோணிக்கொப்ப கால்ஸ் வித்யாசம்ஸ்தின பிரதிநிதிச்சிட்டு கழிச்சித்து சீனியர் ஜூனியர் பின்ன யூத் 3 விபாகத்து கூடியடித்து 3 பொள்ளிர பதக்க பின்ன 2 பொன்னிர பதக்க படந்தடித்து. கௌரவான்வித்த நியாயமூர்த்தி பின்ன உபலோகயுக்தங்களான கே என் பனீந்திராவு ஜூலை 3 அங்கு கொடுகு ஜில்லைக்கு பப்பதுண்டு. அவு அந்த போலக்க 10 கண்டேஞ்ச மஜன 1.5 கண்டிக்கத்தனே பின்ன மஜன 2.5 கண்டேஞ்ச ஒழிப்பது 5.5 கண்டிக்கத்தனே கொடுகு ஜில்லைக்கு சம்பந்தப்பட்ட லோகாயுக்த தாக்கலையாய்த்துள்ள விசாரணைக்கு பாக்கியுள்ள புகாருக்கு சம்பந்தப்பட்ட எங்கட எதிக்கே கானூனு விசாரணை நடத்துவா. நீனாண்டு பெங்களூரு ஸ்ரீ கண்டீரவ சபாபாடையில் நடந்த அந்தராஷ்டிரிய மாதக வஸ்துர துருபயோக பின்ன சாகாணிக்க விருதி நாள் நேரப்பிரசார காரியக்கிரமத்தின விராஜ்பேட்டை காவிரி பதவி பூர்வ காலேஜ் சபாபாடையில் விராஜ்பேட்டை டிவைஎஸ்பி எஸ் மகேஷ்குமார் பின்ன விராஜ்பேட்டை நகரத்தில் சப் இன்ஸ்பெக்டர் ஹெச் எஸ் பிரமோத் குமாரவு மக்களுக்கு நேரப்பிரசார நோட்டுவக்கு அவகாசம் அடி கொடுத்தது. அலிஞ்சத்துக்கு பிறந்த அவு மக்களுக்கு அமல பதார்த்தத்திருந்த கட்டச்சாளர மீத அறிவிக்கை மாடி கொடுத்தது. இந்நேரத்து காலேஜ் பிரான்சுபாலங்களான ஸ்ரீமதி பத்மா அருண் பின் எல்லா உபாதிரியா ஹாஜரிஞ்சது. கொடுகு ஜில்லையில் நினாந்து போலக்கு 8.5 கண்டிக்கு ஆக்கிரியானுக்கே கைஞ்சி 24 கண்டில் 9.41 மில்லிமீட்டர் மழையாய்த்து தாலுக்குவார விவரம் இன்னும் உண்டு. மடிக்கேரி தாலுக்கில் 22.40 மில்லிமீட்டர் விராஜ்பேட்டை தாலுக்கில் 7.80 மில்லிமீட்டர் பொன்னம்பேட்டை தாலுக்கில் 8.24 மில்லிமீட்டர் சோமர்பேட்டை தாலுக்கில் 4.55 மில்லிமீட்டர் பின்னா குஷால்நகர தாலுக்கில் 4.10 மில்லிமீட்டர் மழையான வரதியாய்த்து இல்லிக்கு பொலகத்திர சுத்தி சமாச்சார துந்தது.
1: ಸುದ್ದಿ ಸಮಾಚಾರ ಕೇಳಿದಿರಿ. ಪ್ರಾಯೋಜಕರು ಅದ್ವೈತ್ ಹ್ಯುಂಡೈ, ಭಾರತದ ಅತಿ ದೊಡ್ಡ ಡೀಲರ್ ನೆಟ್ವರ್ಕ್ ಹೊಂದಿರುವ ಏಕೈಕ ಹ್ಯುಂಡೈ ಕಾರ್ ಡೀಲರ್.
2: ಕೂರ್ಗ್ ಹೈಲೈಟ್ ಫರ್ನಿಚರ್ ನಲ್ಲಿ ಕಾರ್ನರ್ ಸೋಫಾ ಸೆಟ್ ಕೇವಲ 16,990 ರೂಪಾಯಿಗೆ. ಕೂರ್ಗ್ ಹೈಲೈಟ್ ಫರ್ನಿಚರ್, ಗೋಣಿಕೊಪ್ಪಲ್ ರೋಡ್, ವಿರಾಜಪೇಟೆ. ನಿಮ್ಮ ನೆಚ್ಚಿನ ಮುಳಿಯಾದಲ್ಲಿ ಇದೀಗ ಮೆಗಾ ವಿನಿಮಯ ಮೇಳ June 8-30 ನಿಮ್ಮ ಹಳೆಯ ಚಿನ್ನಾಭರಣಗಳನ್ನು ಎಕ್ಸ್ಚೇಂಜ್ ಮಾಡಿ ಪ್ರತಿ ಗ್ರಾಮಿಗೆ 250 ರೂಪಾಯಿ ಬೋನಸ್ ಪಡೆಯಿರಿ. ವಿಶೇಷ ಲೈಟ್ ವೇಟ್ ಆಭರಣಗಳ ಅಮೋಘ ಸಂಗ್ರಹ, ಸಂತೋಷದ ವೈವಿಧ್ಯಮಗಳ ಮಿನುಗುವ ಚಿನ್ನದ ಹಬ್ಬ. ಮುಳಿಯಾ ಗೋಲ್ಡನ್ ಡೈಮಂಡ್ಸ್, ಮಡಿಕೇರಿ, ಗೋಣಿಕೊಪ್ಪಲು, ಪುತ್ತೂರು, ಬೆಳ್ತಂಗಡಿ, ಬೆಂಗಳೂರು.
3: ಇಮ್ಯಾನುವಲ್ ಸಿಲ್ಕ್ಸ್ ನಲ್ಲಿ ವೆಡ್ಡಿಂಗ್ ಕಾರ್ನಿವಲ್, ಮದುವೆ ಬಟ್ಟೆಗಳ ಖರೀದಿಗೆ ಉಚಿತ ಕೂಪನ್, ಆಯ್ಕೆಯಾದ ದಂಪತಿಗಳಿಗೆ ಮಲೇಷ್ಯಾಕ್ಕೆ ಹೋಗುವ ಅವಕಾಶ, ಆಕರ್ಷಕ ಡಿಸ್ಕೌಂಟ್ಗಳು, ಬಹುಮಾನಗಳು ಕೂಡ ಲಭ್ಯ. ಇಮ್ಯಾನುವಲ್ ಸಿಲ್ಕ್ಸ್ ಇರಿಟ್ಟಿ. ನಿಮ್ಮ ಮನೆಯ ವಾಶ್ರೂಮ್ ಮತ್ತು ಕಿಚನ್ ಸ್ಟೈಲಿಶ್ ಆಗಿ ಕಾಣಲು ನೀವು ಆಯ್ಕೆ ಮಾಡಿ ಜಾಕ್ವಾ ಪ್ರಾಡಕ್ಟ್ಸ್ ಗಳನ್ನು. ಬಾತ್ರೂಮ್ ಫಿಟ್ಟಿಂಗ್ಸ್ ಅಂಡ್ ಸ್ಯಾನಿಟರಿ ವೇರ್, 10 ವರ್ಷಗಳ ವಾರಂಟಿ ಹಾಗೂ ಸ್ಪಾಟ್ ರಿಪೇರ್ ಸರ್ವಿಸ್ ಇದೀಗ ಇರಿಟಿಯ ರೀನಾ ಡೆವಲಪರ್ಸ್ ನಲ್ಲಿ. ಕರ್ನಾಟಕದಾದ್ಯಂತ ಫ್ರೀ ಡೆಲಿವರಿನೂ ಇದೆ. ಜಾಕ್ವಾ ಪ್ರಾಡಕ್ಟ್ಸ್ ನ ವಿಶಾಲವಾದ ಸ್ಟುಡಿಯೋ ರೀನಾ ಡೆವಲಪರ್ಸ್, ಇಳಿಕಲ್ ರೋಡ್, ಇರಿಟಿ.
4: ಮದುವೆ ಹಾಗೂ ಇನ್ನಿತರ ಸಮಾರಂಭಗಳ ಬಟ್ಟೆಗಳಿಗಾಗಿ ಬನ್ನಿ ಸೆಂಚುರಿ ಫ್ಯಾಷನ್ ಸಿಟಿ, ಇರಿಟ್ಟಿ, ತಲಶಿರಿ, ಕಣ್ಣೂರ್, ಪಯ್ಯನೂರ್, ಶ್ರೀಕಂಠಪುರಂ, ಸುಲ್ತಾನ್ ಬತ್ತೇರಿ, ಮಾನಂದವಾಡಿ, ತಳಿಪರಂಬ.
5: ಹೊಸ ಕಾರ್ ತಗೊಳ್ಳೋಣ ಅಂತ ಯೋಚಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಯಾವ್ದೇನ್ ಸಜೆಸ್ಟ್ ಮಾಡ್ತೀಯಾ?